ஆகன கொண்டரஹாய தாச மாச மாதா உதர ராக்கியா பஹர் லாகி மாயா பிராணி காஹே கா லோப லாகே ரதன ஜனம கோயா பூரப ஜனம கர்ம பூமா